0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: நொட்டுஸ்வரம் சங்கரவர ரூபகத்தாள, வெஸ்டர்ன் மேஜர் ஸ்கேல், க்ளோஸ் டு சங்கராபர்ணராகம், கம்போசர் முத்துசுவாமி தீட்சிதர்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

ரிஷகம் ரிஷம் தேவபரிஹ சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரிஹ ரிஷகம் ரிஷம் தேவபரிஹ சதவலிஷம் தேவபரிஹ சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரிஹர் தேவபரிஹ சதவலிஷம் விவி சதவலிஷம் தேவபரிஹர் தேவபரிஹ சதவலிஷம் வி தேவபரிஹிரிதி தேவபரிஹி சதவலிஷம் விவி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹரோஹ வி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹ சதவலிஷமிதி சதவலிஷம் விரோஹரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷாஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா வி சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் வயம் வி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் சஹஸ்ரவ

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

ஓம் விஸ்வகர்பாய நமஹ, ஓம் புவே நமஹ, ஓம் அபுவே நமஹ, ஓம் பூதத்வாய நமஹ, ஓம் பூனாதீஷாய நமஹ, ஓம் பூதிக்ருதே நமஹ, ஓம் பிராந்திநாசனாய நமஹ, ஓம் பூதிபூஷித சர்வாங்க.

ஓம் காந்த விக்கிரஹாய நமஹ, ஓம் கவசினே நமஹ, ஓம் கண்டகினே நமஹ, ஓம் குண்டினே நமஹ, ஓம் கார்ய கோவித விக்ரமாய நமஹ.

ஜனகாய நம, ஓம் சண்டாய நம, ஓம் சலதப்ளவாய நம, ஓம் க்ஷணசஞ்சலாய நம, ஓம் அசிந்த்ய மஹிம்னே நம, ஓம் அசிந்த்யாய நம, ஓம் சராசர சரித்ரகாய நம, ஓம் சந்திரசஞ்சீவனாய நம, ஓம் சித்ராய நம, ஓம் உமாச்சாரியாய நம, ஓம் சதுர்முகாய நம, ஓம் ஓஜஸ்தேஜோதிதிதராய நம, ஓம் ஜிதகாமாய நம, ஓம் ஜனப்ரியாய நம, ஓம் அஜாதசத்ரவே நம, ஓம் ஓஜஸ்வினே நம.

நமஹ. ஓம் ஜோதிஷே நமஹ. ஓம் ஜன்மமிருத்யுபயாபஹாய நமஹ. ஓம் ஜீவிதாந்தகராய நமஹ. ஓம் ஜேஷ்டாய நமஹ. ஓம் ஜெகந்நாதாய நமஹ. ஓம் ஜனேஸ்வராய நமஹ. ஓம் த்ரிவர்க்கசாதனாய நமஹ. ஓம் தார்க்ஷ்யாய நமஹ. ஓம் தத்குணாய நமஹ. ஓம் தந்துவர்தனாய நமஹ. ஓம் தபஸ்வினே நமஹ.

ஓம் விஸ்வகர்மனே நமஹ, ஓம் விநீதாத்மனே நமஹ, ஓம் வேதசாஸ்திரார்த்த தத்துவவிதே நமஹ, ஓம் வசவே நமஹ, ஓம் வசுமனசே நமஹ, ஓம் பாலாய நமஹ, ஓம் விராமாய நமஹ, ஓம் மித்ருமச்சவயே நமஹ, ஓம் விமோசகாய நமஹ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 88. Thank you.

0: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajur Vedam, Karmashaka, Adhyayam 27.
1: Atha Saptavimsho Dhyayaha Om Shadan Dadbhiravakandanta Mulair Mrudam Varsvai Istigandagishtra Abhyagye சரஸ்வத்யா அக்ரஜிஹ்வன் ஜிஹ்வாயா உத்சாதம் அவக்ரந்தேன தாலுவா ஜக்ஞே ஹனுப்யாமப ஆஸ்யேன விருஷாணமாண்டாப்யாம் ஆதித்யான் ஸ்மஸ்ருபிஹ் பந்தானம் ப்ருப்யாந்தியாவா பிருத்திவீ வர்த்தோப்யாம் வித்யுதம் கனீன காப்யாம் சுக்லாய ஸ்வாஹா கிருஷ்ணாய ஸ்வாஹா பார்யா நிபக்ஷ்மாண்ய வார்யா இக்ஷவோ வார்யா நிபக்ஷ்மா நிபார்யா இக்ஷவாஹா வாதம் ப்ராணேன பானேன நாசிகே உபயாமமதா ரேணௌ.

0: புஷ்பம் மூர்த்னாஸ்தனயித்னுன்நிர்பாதேநாசனி மஸ்திஷ்கேண வித்யுதங்கனீன காப்யாம்
1: கர்ணாப்யாக்ஷ்ரோத்ரக்ஷ்ரோத்ராப்யாம் கர்ணௌ தேதனீமாதர கண்டேனாபஶுஷ்கண்டேனசித்தம் மன்யாபிஹி அதீதிஜ்ஞீஷீர்ஷ்ணாநிர்ருதிநிர்ஜர்ஜல்யேன ஷீர்ஷ்ணா ஸங்க்ரோஷைஃ ப்ராணான் ரேஷ்மாணஃஸ்துபேன மஷகான் கேஷைரிந்திரஃஸ்வபாஸாவஹேன ப்ருஹஸ்பதிஜ்ஞே ஷகுநிசாதேன கூர்மான் ஷபைராக்ரமாணஃஸ்தூராப்யா மிருக்ஷலாபிஃ கபிஞ்சாலான்.

ஜனயமக்னிமாதிருக்ப்யாம் பூஷணந்தோர்ப்யாமஸ்வினா அக்ஞேசாப்யாக்ஞே ருத்ரக்ஞேரோராப்யாம் அக்னேஃ பக்ஷதிர்வாயோர்நிபக்ஷதிரிந்திரஸ்ய த்ருதீயா பாஞ்சாதுர்த்தீ அதித்யை பஞ்சமீந்திராண்யை ஷஷ்டி மருதாக்ஞே சப்தமீ ப்ருஹஸ்பதேரஷ்டமீ அர்யம் நோ நவமீ தாதுர்தாசமீந்திரஸ்யைகாதசீ வருணஸ்ய த்வாதசீ யமஸ்ய த்ரயோதசீ இந்திராக்ஞோ பக்ஷதிஃ சரஸ்வத்யை நிபக்ஷதிர்மித்ரஸ்ய திருதீயா சோமஸ்ய சதுர்த்தீ நிர்ருத்யை பஞ்சம் யக்ஞீ சோமாயோ ஷஷ்டீ சர்ப்பாணாக்ஞே சப்தமீ விஷ்ணோ ரஷ்டமீ பூஷ்ணோ நவமீ த்வஷ்டுர்தசமீந்திரஸ்யைகாதசீ வருணஸ்ய த்வாதசீ யம்யை த்ரயோதசீ த்யாவா பிருத்திவ்யோர் தக்ஷிணம் பார்ஷ்வம் விஸ்வேஷான் தேவானா முத்தாரம் மருதாக்யஸ்கந்தா விஸ்வேஷான் தேவானாம் பிரதமா கீகாசா ருத்ரானாம் த்விதீயா தித்யானாம் த்ருதீயா வாயோ புச்சா மக்னீஷோமாயோர்பாசாதௌ க்ருஞ்சௌ ஶ்ரோணிப்யாமிந்த்ரா ப்ருஹஸ்பதீ ஊருப்யாம் மித்ரா வருணா அல்காப்யா மாக்ரமானக்யஸ்தூராப்யாம் வலங்குஷ்டாப்யாம் பூஷணம் வனிஷ்டுனான் தாஹீன் ஸ்தூலகுதயா சர்பாங்குதாபிர்விஹ்ருதா ஆந்திரைரபோ வஸ்தினா வ்ருஷாணமாண்டாப்யாம் வாஜீனக்ஞேஷேபேன ப்ரஜாக்ஞேரேதாசா சாஷான் பித்தேன ப்ரதரான் பாயுனா கூஷ்மாஞ்சாகபிண்டைஹி இந்திரஸ்ய க்ரோளோதித்யை பாஜஸ்யன் திஷான் ஜத்ரவோதித்யை பசத் ஜீமூதான் ஹ்ருதயௌ பசேனாந்தரிக்ஷம் புரிததா நபா உதர்யேண சக்ரவாகௌ மதஸ்நாப்யான் திவம்

ஹவிஷா விதேமா யஃ ப்ராணதோ நீமிஷதோ மாஹித்வைக இத்ராஜா ஜகாதோ பபூவா ய ஈஷே அஸ்ய த்விபதஶ்சதுஷ்பதஃ கஸ்மை தேவாய ஹவிஷா விதேமா யஸ்யேமே ஹிமவந்தோ மஹித்வா யஸ்யா சமுத்ரக்ஞே ரஸயா ஸஹாஹுஹ யஸ்யேமா ப்ரதிஷோ யஸ்யா பாஹு கஸ்மை.

ஷயசாயமத்தியு கஸ்மை தேவாயா விதேம ஆனோ பத்ராக்ரதாவோயந்து விஷ்வதோதப்தாசோ அபாரீதாச உத்விதாஹ தேவானோ யதா சதமித்வ்ருதே.

மித்ரமதீதின் தக்ஷாமஸ்த்ரிதம் அர்யமணம் வருணக்ஞே சோமாமஸ்வினா சரஸ்வதி நஸ்

0: ீத்தபுஷ்டஃ
1: அன்வேனம் விப்ராருஷாயோ மதந்தி தேவானாம் புஷ்டே சாக்ருமா சுபந்தும் யத்வாஜினோ தாமா சந்தானமர்வாதோ யாஷீர்ஷன்யா தஷநாரஜ்ஜூரஸ்யா.

ஆதித்யைரிந்திரசகாணோ மருத்பீரஸ்மப்யம் பீஷஜாகாரதே யஜ்ஞஞ்சானஸ்தன்வஞ்ச ப்ரஜாஞ்சாதித்யைரிந்திரசஹசீஷதாதி அக்னேத்வன்னோ அந்தம உதத்ராதா சிவோ பாவாவருத்யாஹ வசூரக்னிர்வசுஸ்ரவா அச்சானக்ஷித்யுமத்தா மக்னேரயிந்தாஹ தன்வா ஆசோதிஷ்டதீதிவசும்நாயானூனமீமஹே சகிப்யஹ இதி சப்தவிம்ஷ

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஹரிபூர்யம் பூஜதே தேஜோ ததாதி ததா உத்கஸ்ரேதாகும் சந்து முக்தம் போதயிஷ்யதி தத்யஜஸ்ய தாஹுத்யைவைனம் வித்யதே கிரஹான் வா ஏஷ குருதே யோ ஓ ஓ ஓ விந்தே யத்வா அன்யோ விந்ததே.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Yet Sarvajnyatvadi Vishishtam Ashtavidhana Adhikaranam Shivatattvam Tadeva Jagatkaranam Brahmai.
3: Iti Sutra Arthaha Vranita. Yet Sarvajnyatvadi Vishishtam Janmadhyasya Yataha Iti Kaluktam Janmadhyasya Yataha Bhavati Kutaha Bhavati Sarvajnyatvadi Vishishtam Tat Swarupam. சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் ஸ்வரூபம் ஜகஜன்மாதி காரணத்துவ பிரதிபாதக வாக்கியபியா. ஜகஜன்மாதி காரணமாக எது தெரியறதோ அது எப்படி எப்படி தெரியறது? சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டமா தெரியறது. சரி, சர்வஜ்ஞத்வாதிகம் தஸ்ய ஸ்வரூப லட்சணம். அது ஜகஜன்ம பிரதிபாதக வாக்கியை அவகமியது. சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் அஷ்டாபிதானாதிகரணம் சிவதத்துவம் ததேவ ஜகத் காரணம் பிரம்மேத்யுச்சதே. அஷ்டாபிதானாதிகரணம் அதன அபிதானம் இத்யுக்தே சம்யா நாம எட்டு பேர்கள் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே வந்தது அத்திர பாஷ்யக்காரே உத்தம் போவோம். பவ சிவ சர்வ பசுபதி பரமேஸ்வர மகாதேவ ருத்ர சம்பு பிரபிருதி பர்யாய வாசக சப்தசார பிரகாசித பரமசிவ பரமமஹிம விலாசஸ்யான்னு இருக்கு. பரமமஹிம விலாசஸ்யான்னு இருக்கு. ஆறு அஷ்ட எட்டு பிரபதித்தஸ்தி ததாபி ஷண்ணாம் நாம்னாம் முக்கியத்துவம் இது பாதி. சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் அஷ்டாபிதானாதிகரணம் அஷ்ட அபிதானானாம் வாசகசப்தானாம் அதிகரணம் அது சம்ஞி அர்த்தம். அஷ்டானாம் நாம் சம்யா சம்யானாம் சம்யி. தத் கிமர்த்தம் அத்திர உக்தம் இத்துக்தே கஷ்டன பிரஷ்னா பூர்வபக்ஷனா கிருதா. லக்ஷ்யமேவ ந ஜ்ஞாயதே ததானி லக்ஷணம் கதம் வயம் சங்கமயாமஹ. இப்ப நீங்க ஜெகத்காரணத்துவம் இது லக்ஷணம் சொல்றீர்கள், ஆனா அது இந்த ஜெகத்காரணத்துவத்தினுடைய சமன்வயம் எந்த தர்மியில் பண்ணணும் என்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? லக்ஷ்யம் இப்போ கந்தவதி பிருத்திவி இத்தியத்திர கிளேஷோ நாஸ்தி. பிருத்திவி என்றது எதுன்னு லோகத்துல தெரியும். உஷ்ணஸ்பர்ஷக தேஜா தத்திர கிளேஷமா நாஸ்தி. தேஜஸ் என்றது என்னதே லோகத்துக்கு தெரியும். தத்திர உஷ்ணஸ்பர்ஷா அஸ்தி கலு அஸ்தி ஸ்வயம் பரீட்சிதும் வயம் பிரபவாமஹ. பரந்து பிரம்மா இது லோக பிரசித்தம் வஸ்து நாஸ்தி. உபனிஷதா ஏவ அவகந்தவியம். தரி லக்ஷ்யமேவ சாமானிய ரூபேணாபி நஜ்ஞாயதே தஸ்யாம் தசாயாம் பவதா ஜகத்காரணத்துவம் லக்ஷணம் உச்சதாம் எத்கிமபி லக்ஷணம் உச்சதாம் வயம் கதம் தஸ் தத் கஸ்மின் லக்ஷ்யே யோஜனீயம் இது கதம் அவகச்சாமஹ இது பிரஷ்ன கிருத கலு. தஸ்ய கா பரிஹாரா இதானீம் வக்தவ்யா தஸ்ய பரிஹாரா சூசிதா கதம் லக்ஷ்யம் கேனாபி ரூபேண அஸ்மாபிர் ந ஜ்ஞாயதே இது நா. ஏதாதஶ சப்த பிரதிபாத்யத்வேன உபனிஷத்சு ஞாயதே கலு. ஓரும் ஏதாதஶ சப்த பிரதிபாத்யம் யத் வஸ்து தத் வஸ்து உபனிஷத்சு ஜகத்காரணத்வேன பிரதிபாத்யதேன வா இது பரீட்சணியம். பிரதிபாத்யதே லக்ஷண சமன்வயம் ஆயிடுத்து ஜாதம் கலு. ஏதாதஶை சப்தைஹி உபனிஷத்சு வா புராணேஷு வா ஆகமேஷு வா கிஞ்சித் பதார்த்தா கஷ்டித் பதார்த்தா ஜெகத்காரணத்துவேன பிரதிபாத்தியதே வா நவா பிரதிபாத்தியதே. சரி அஸ்மதுக்தம் லக்ஷணம் தத்ர சமன்விதம் இது வக்தும் சக்கியதே. ததர்த்தம் உக்தம் அஷ்டாபிதானாதிகரணம் சிவதத்துவம் ததேவ ஜெகத்காரணம் பிரம்மேத்யுச்சதே ஏவஞ்ச ஏதாதஶ சிவாதி சப்த வாச்யத்வேன ரூபேண லக்ஷ்ய பரிஜானம் பிரதமதா பவதி. ஏதர்த்தம் உபனிஷத் தாத்பரிய விசாரா நாபேக்ஷதே. சிவஹா இது சப்தஹா சிவசப்த கலு அயம் தஸ்ய கஷ்டன வாச்யார்த்தோ வர்த்ததே ஜாதம் தாவதா லக்ஷ்ய பரிஜானம் ஜாதம். ஸ்வரூபம் ஞாதவயம் பஷ்டாத் ததர்த்தம் பரிச்சாயனார்த்தம் தடஸ்தலக்ஷணம் உச்சதே ஸ்ருத்யா தஸ்ய சமன்வயம் தத்ர கர்த்தும் சக்யதே. ததப் பரம் சர்வஜ்ஞத்வாதிகம் யதா ஸ்ருத்யா ஏவ உச்சதே தத் ஸ்வரூபமபி அவகந்தும் சக்யதே. ஏவம் ரீத்யா லக்ஷண பிரயோஜனம் அஸ்தி. சம்யக் தத்ர பூர்வபக்ஷகஹ சித்தாந்தகஹ இதி இதம் அபேக்ஷதே.
2: ஆனந்தாதீனாம் அத்ரேவ தர்மாணாம் பரிவசானம் சம்பவதி.
3: ஆனந்தாதீனாம் தர்மாணாம் அபி ஆனந்தாதயஸ்து தர்மா தேஷாம் தர்மாணாம் சர்வேஷாமபி அஸ்மின்னேவ ஏகஸ்மின் தர்மணி பர்யவசானம் சங்கிரஹ கர்த்தவ்யா. ஆனந்த பிரம்மா ஞான பிரம்மா அப்படி இல்லை. இந்த ஒரே ஒரு வஸ்து ஜெகத்காரணமாக தெரியக்கூடிய ஒரே ஒரு வஸ்துவில ஆனந்தாதி தர்மாணாம் அத்தைவ பர்யவசானம் பரீட்சாயாம் கிருதாயாம் சர்வேபி அசைவ தர்மா இது அக்ரே விசாரோ பவிஷ்யதி கலு. तर्हि तत्र पर्यवसानं भवति विचारेण अस्माभिः पर्यवसानं च कर्तुं शक्यते.
2: तत्र आनन्दो ब्रह्म इत्यादि वर्तन्ते, नारायणो परं ब्रह्म.
3: तत्र अस्ति, तत् अस्ति, क्रमेण आगच्छति आगच्छति तद् विषये सर्वत्र शङ्कापरिहारास्तु इतोपि कर्तव्याः. इदानीं लक्षणत्वमेव न सम्भवति इति यदुक्तं तस्य
2: लक्षित्वेन
3: इत्यादि सामान्य आपाततः उत्पन्नानां प्रश्नानां परिहारस्तु जातः तावदेव.
2: सर्वज्ञत्वं, नित्यतृप्तत्वम्, अनादिबोधत्वं, स्वतन्त्रत्वम्, आलुप्तशक्तित्वम्, अनन्तशक्तित्वं च इत्येतानि सर्वज्ञत्वादीनि.
3: सर्वज्ञत्वादिविशिष्टम् इत्युक्तं सर्वज्ञत्वादीनि इत्युक्ते षडङ्गानि, षडङ्गानि इति प्रसिद्धम्. एते षडङ्गानि इति व्यवहारः वर्तते. इद् आगमङ्गले कडयात इद् सर्वज्ञत्वं, नित्यतृप्तत्वम्, अनादिबोधत्वं, स्वतन्त्रत्वम्, अलुप्तशक्तिमत्वम्, अनन्तशक्तिमत्वं चेतानि परमेश्वरस्य षडङ्गानि इति वर्तते. स्वरूपान्तर्गताः धर्माः इत्यर्थः. स्वरूपे नित्यं विद्यमानाः धर्माः इति अङ्गं नाम तावदेव विवक्षितम् इति एते अत्र ग्राह्यानि. स्वरूपं, स्वरूपप्रतिपादनाय, तत् स्वयमेव उक्तस्य विवरणं. सर्वज्ञत्वादिविशिष्टान् शृणर्लिया आदिशब्देन के ग्राह्याः इति स्वयमेव उक्तं तावदेव. वर्तन्ते अवश्यं.
2: अपरोक्ष अनपेक्षित बाह्यकरण निष्कलङ्क अनुभव विषय निखिल वस्तुत्वं इह सर्वज्ञत्वम्.
3: नित्यापरोक्ष अनपेक्षित बाह्यकरण, अनपेक्षित बाह्यकरणत्वम् एकं विशेषणं. नित्यापरोक्ष अनपेक्षित बाह्यकरण निष्कलङ्क अनुभव विषय
2: निखिल
3: नित्यापरोक्षः एप्डि तरीमा नित्यापरोक्षः अनपेक्षित बाह्यकरणः निष्कलङ्कः यः अनुभवः तद्विषय निखिल वस्तुत्वम् इह सर्वज्ञत्वम्. इदानीं कुत्र समन्वयः भवति? सर्वज्ञे समन्वयः कर्तव्यः खलु. सर्वज्ञत्वं, निखिलवस्तुत्वम् इति परिवसानं क्रियते कथम् इत्युक्ते विग्रहो वक्तव्यः तद्वत्. यस्य परमेश्वरस्य यः अनुभवः तस्य अनुभवस्य निखिलं वस्तुविषयः, तर्हि सर्वविषयकज्ञानवत्त्वं सर्वज्ञत्वम्. अत्र पुरुषावनुल्ल सर्वं ये जानाति इत्युक्ते निखिलवस्तुविषयकज्ञानवान् अयं, निखिलवस्तुविषयकज्ञानवत्त्वं वर्तते इति. निखिलवस्तुविषयकज्ञानम् एन्द्रद् எப்பேற்பட்ட ஞானம், பரோட்ச ஞானமா அபரோக்ஷ ஞானமா கேட்டா அபரோக்ஷ ஞானம் சொன்ன இல்லையா, அதர்த்தம் நித்யாபரோக்ஷத்துவம் இது விசேஷணம். அந்த அனுபவம் எப்படி வந்தது, ஏதாவது எந்த காரணத்தினால வந்ததுன்னு கேட்டா மனசு ஒத்துருக்கா, பரமேஸ்வரஸ்ய மனஹ அஸ்தி இது அங்கீகிருதம். பாஹ்யகரணம் அபேட்சித, அதுக்காக பாஹ்யம்னு போட்டிருக்கா. பாஹ்யகரணங்கள் அபேட்சிதமா இல்ல, அந்தக்கரண மாத்திரேன உற்பத்தியமானம் ஞானம் இதம். நித்ய அபரோக்ஷ நித்யாபரோக்ஷம், நித்யம் ஞானம் இல்ல, நித்யா நித்யம் அபரோக்ஷம் யஞானம், நியமேன அபரோக்ஷம், அனபேக்ஷித பாஹ்யகரணம், நிஷ்கலங்கம் தோஷரஹிதம், நிஷ்கலங்கம் நிஷ்கலங்கமான எந்த ஒரு அனுபவம் உண்டோ தாதுஷ அனுபவ விஷய நிகில வஸ்துத்வம், அனுபவம் பிரதி விஷயீபூதம் நிகில வஸ்துத்வம் யஸ்ய சஹ சர்வஜ்ஞஹ. सर्वज्ञः तदेव सर्वज्ञत्वम्.
2: यः सर्वज्ञः सर्ववित्, यस्य ज्ञानमयं तपः इत्यादिभिः इदं ब्रह्मणः सिद्धम्.
3: यः सर्वज्ञः सर्ववित्, यस्य ज्ञानमयं तपः इत्यादि इत्यादि श्रुतिः. सर्वज्ञः सर्ववित् निल्क्रिया विशेषज्ञानवान् इत्यस्ति. सामान्यज्ञानं सर्वस्यापि भवति.
2: विशेषज्ञानम् इत्युक्ते निष्कलङ्कं,
3: निष्कलङ्कमिल्ल तत्तद्रूपेण सर्वविषयकज्ञानं சர்வஜ்ஞத்வவ்யவஹாரப்ரயோஜகம் இருக்கு. சர்வவிஷயகஜானம் சர்வஜ்ஞத்வவ்யவஹாரப்ரயோஜகம் இல்ல, தெரியாதா? தத்தத் ரூபேண சர்வவிஷயகஜானம் சொல்லணும். அன்யதா சர்வேபி சர்வஜ்ஞா கதம் சர்வம் சர்வம் இத்யுக்தே அர்த்தம் புரியுறது இல்லையா? தெரி த்வம் சர்வஜ்ஞா ஜாதா சர்வசப்தஜன்ய உபஸ்திதி விஷயக்கஹ சர்வம் சர்வபதஜன்ய உபஸ்திதி விஷயக்க சர்வம் தானும் ஜாதா ஹலு தவ உபஸ்திதி தரி சர்வம் ஜாதம் இது ஏவம் சார் அத்த तत्तद्रूपेण इति वक्तव्यं प्रमेयम् इति पदं श्रुत्वापि सर्वज्ञत्वं भवति प्रमेयत्वेन रूपेण सर्वं प्रमेयं खलु अतः एतादृशं सर्वज्ञत्वम् अस्ति सर्वेषां वर्तते परन्तु इदम् अयं सर्वज्ञः इत्येवं व्यवहारे प्रयोजकं न तत्तद्रूपेण अवगन्तव्यम् अतः यः सर्वज्ञः सर्ववित् इत्यत्र इदं तर्कसङ्ग्रहदीपिकायामपि उदाहरणम् इदं वाक्यम् ईश्वरसिद्धौ दीपिकायां नास्ति वा अस्ति इति भाति ईश्वरसिद्धौ श्रुतिरपि प्रमाणं यः सर्वज्ञः सर्ववित् इत्यादि श्रुतिर्मानम् इत्युक्त्वा सर्वज्ञः सामान्यरूपेण सर्वज्ञानवान् सर्ववित् विशेषरूपेण सर्वज्ञानवान् इत्युक्तम् अन्यथा सर्वज्ञः सर्ववित् इति पौनरुक्त्यं भवति सर्वज्ञः इति यदुक्तं तदेव सर्ववित् इत्यस्यापि अर्थः अतः पौनरुक्तिवारणाय सर्वज्ञः इत्युक्ते सामान्यरूपेण सर्वज्ञानवान् सर्ववित् इत्यस्य विशेषरूपेण सर्वज्ञानवान् अर्थं पणिता
2: अनेन सकलचेतन बहुविध कर्मफलभोगानुकूल तत्तच्छरीरनिर्माण उपाय सामग्री विशेषज्ञं ब्रह्मनिमित्तम्
3: ब्रह्मणः निमित्तकारणत्वम् इदानीम् उक्तम् वस्तुगत्या निमित्तकारणम् उपादानकारणं च भवति इति समर्थनीयम् अभिन्ननिमित्तोपादानकारणत्वम् इति वर्तते अस्माकं मते तर्हि इदम् अभिन्ननिमित्तोपादानकारणत्वम् अद्वैतमतेऽप्यस्ति शैवमतेऽप्यस्ति विशिष्टाद्वैतमतेऽप्यस्ति माध्वमते नास्ति नैयायिकवदेव नैयायिकानां मते ईश्वरस्य निमित्तकारणत्वमेव किल अस्ति बीजाय इत्यस्य निमित्तकारणाय इति भ्रमिकगुडा वेदान्तं पठिचि ब्रह्ममन्त्रं भयन्तं निमित्तकारणाय इत्यर्थः उक्तावलिकारपोटिकार इदानीं किं भवति परमेश्वरस्य एकस्यैव उपादानकारणत्वं निमित्तकारणत्वञ्च उपपादनीयम् अत्र किं लिखितम् अनेन सकलचेतन बहुविधकर्मफलभोगानुकूल तत्तच्छरीरनिर्माण उपाय सामग्री विशेषज्ञं ब्रह्मनिमित्तं भवति ज्ञानवत्वेन निमित्तकारणत्वम् अर्थम् सृष्ट्यनुकूलज्ञानवत्वेन निमित्तकारणत्वम् इत्युक्ते निमित्तकारणता अवच्छेदकमन्यत् उपादानकारणता अवच्छेदकमन्यत् ഒരു രീതിയിൽ നിമിത്തകാരണം ഇന്നൊരു രീതിയിൽ ഉപാദാനകാരണം ചൊല്ലില്ല അതാ ശാസ്ത്രീയ ഭാഷയിൽ ചൊന്നാൽ നിമിത്തകാരണതാവച്ഛേദകം സർവജ്ഞത്വം സർവജ്ഞത്വന രൂപേണ സാ നിമിത്തകാരണം അന്യന രൂപേണ ഉപാദാനകാരണം ഉപാദാനകാരണം എപ്പി ചൊല്ല പോരാ അപ്പുറം ഇപ്പൊ സകല ചേതന സകലേയേ ചേതനാ സകലേയേ ചേതനാ തേഷാം ബഹുവിധ കർമ്മഫല ഭോഗ തദനുകൂലം കിം തത്ത ശരീരം एवमेवं तन्निर्माण उपाय सामग्री विशेषज्ञत्वं परमेश्वरस्य कथं निर्माता कीदृशं कस्य कीदृशं शरीरम् इतः परं दातव्यम् ज्ञानमस्ति विशेषज्ञत्वं विशेषज्ञत्वं ब्रह्मणः वर्तते तादृशविशेषज्ञत्वेन ब्रह्मनिमित्तकारणम् इत्युच्यते एवम् इप कुलालः घटं प्रति निमित्तकारणम् इति कुतः उच्यते अद् पण्डदक् अवनुकु तेरियुम् एन्रदु नानु अद् अरिव वच्चुण्डु ताने निमित्तकारणं सोल्रदु तदेव तस्मात् निमित्तकारणम् इत्युक्ते कर्ता कर्ता इति कः उच्यते लोके तेरिञ्जु पण्ड्रवन् शृणम् कण्डिपा अपिता शृणम् मुख्यं कर्तृत्व मुख्यः कर्तृत्वव्यवहारः एङ्गे इरुक्कु तेरिञ्जु पण्ड्रवनुक्कु तान् इरुक्कु पाककृतः इदं कर्त सूपं सूपकर्तव्यः इति कृतम् अनन्तरं प्रकारान्तरं जातं किम् अवियल् जातं साम्बार् कर्तव्यम् इति चिन्तितम् अवियल् जातम् इति मन्यताम् इदानीम् अहम् अवियल् कृतवान् इति व्यवहारः मुख्यः नास्ति साम्बार् कर्तुमेव चिन्तितम् अवियल् जातं न पण्डिनेन सोल्लकूडा तेरिञ्ज् पण्णल पुरियुदिल्या तत् कर्तुम् अपेक्षितं ज्ञानं सम्पाद्य तदर्थं बुद्धिपूर्वकं कृतं चेत् मया कृतम् इति व्यवहारः अन्यथा जातम् इति व्यवहारः एवमेव श्लोके अतः तद्विषयकविशेषज्ञानवत्त्वं कर्तृत्वव्यवहारे प्रयोजकम् इदानीं लोकव्यवहारं कामिचे अवदा विलयटका सोल्ल अवडुदा शास्त्रे तथैव उदाहरणं कुर्वन्ति विना किं विना विनायकं विनायकं प्रकुर्वाणः रचयामास वानरं निर्ग विनायकं प्रकुर्वाण प्रकुर्वाण विनायकने विनायकरुडय प्रतिमय पण्णणं नेनचिंद मण्ण पोट्टु अदु स्वाभाविकम् इल्लया वानर वानरं मादिरि आयिट्टे वानरः जातः इत्येव पण्णिनेन सोल्लकूडादु सोल्लुवा एना सत् मया वानरं कर्तुं वानरं कर्तुमेव मया यत्नः कृतः इति वदेत् पश्चात् तत् कपटं अद् कपटव्यवहारः अतः तत् सृष्ट्यनुकूलज्ञानवत्त्वेन कर्ता इत्युच्यते कर्ता निमित्तकारणं खलु तर्हि जगत्कर्तृत्वेन रूपेण परमेश्वरः निमित्तकारणं कर्तृत्वं नाम உபாதான கோச்சர அபரோக்ஷ ஜான சிகீரிஷா கிருதிமத்துவம் கர்த்தத்துவம் நியாயசாஸ்திரத்தில் இருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். சிகீரிஷா இருக்கணும், கிருதி இருக்கணும், எல்லாமே இருக்கணும், ஞானம் இருக்கணும், உபாதான கோச்சரம் அது எது எது பண்ணணுமோ தஸ்ய உபாதான விஷயகம் அபரோக்ஷ ஜானம் சர்வம் சர்வ விஷயக ஜானம் தத் கதம் கர்த்தவியம் இது ஜானம் ததர்த்தம் இச்சா ததர்த்தம் பிரயத்னஹா இதெல்லாம் இருந்தால் கர்த்தான்னு சொல்லுவோம். சரி, இதம் கர்த்திருவ விவகார பிரயோஜகம், அது பரமேஸ்வரன்கிட்ட இருக்கிறதுனால அவர் கர்த்தா என்ற நிலைமையில நிமித்த காரணம் சொல்லுவார். கர்த்திருவ ரூபேண நிமித்த காரணம் இது விவகரியதே இத்தியுக்தம். உபாதான காரணத்துவ விஷயக நிரூபச்சாரஸ்து பஷாத் கர்த்தவிய அஸ்து அத்திர ஸ்தாபயம்.
4: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் வேத மந்திரம். தி டைட்டில் இஸ் சிவசுப்ரபாதம், பிரசன்டட் பை வேதமந்திரம் .com டீம். ஓம் நம சிவாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ருத்ரஸ்ய ருத்ரஸ்யாகஷகம் சோகஷகம் சோ ருத்ரஸ்ய ஹேதிர்ஹேதி ருத்ரஸ்யாகஷகம் சோகஷகம் சோ ருத்ரஸ்ய ஹேதிஹி அகஷகம் ச இத்யகஷகம் ஸஹ ருத்ரஸ்ய ஹேதிர்ஹேதி ருத்ரஸ்ய ருத்ரஸ்ய ஹேதிஃ பரிபரி ஹேதி ருத்ரஸ்ய ருத்ரஸ்ய ஹேதிஃ பரி ஹேதிஃ பரிபரி ஹேதிர்ஹேதிஃ பரிவோ வஃ பரி ஹேதிர்ஹேதிஃ பரிவஹ பரிவோ வஃ பரி பரிவோ வ்ருணக்து வ்ருணக்து வஃ பரி பரிவோ வ்ருணக்து வோ வ்ருணக்து வ்ருணக்து வோ வோ வ்ருணக்து த்ருவா த்ருவா வ்ருணக்து வோ வோ வ்ருணக்து த்ருவாஹ வ்ருணக்து த்ருவா த்ருவா வ்ருணக்து வ்ருணக்து த்ருவா அஸ்மின் அஸ்மின் த்ருவா.

நமசிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வா.

ஓம் விஸ்வகர்பாய நமஹ, ஓம் புவே நமஹ, ஓம் அபுவே நமஹ, ஓம் பூதத்வாய நமஹ, ஓம் பூனாதீஷாய நமஹ, ஓம் பூதிக்ருதே நமஹ, ஓம் பிராந்திநாசனாய நமஹ, ஓம் பூதிபூஷித சர்வாங்க.

ஈஸ்வராஜ நமஹ. ஓம் காமபுவே நமஹ. ஓம் காமதாஜ நமஹ. ஓம் அச்சிந்த்யாஜ நமஹ. ஓம் கிரீட்டினே நமஹ. ஓம் கௌஷிகாஜ நமஹ. ஓம் கபிலாஜ நமஹ. ஓம் குசலாஜ நமஹ.

ஓஜஸ்தேஜோதிதிதராஜ நம ஓம் சதுர்முகாஜ நம ஓம் ஓஜஸ்தேஜோதிதிதராஜ நம ஓம் ஜிதகாமாஜ நம ஓம் ஜனப்பிரியாஜ நம ஓம் அஜாதசத்ரவே நம ஓம் ஓஜஸ்வினே நம.

ஓம் ஜென்ம மிருத்யு பயாபகாய நமஹ. ஓம் ஜீவிதாந்தகராய நமஹ. ஓம் ஜேஷ்டாய நமஹ. ஓம் ஜெகந்நாதாய நமஹ. ஓம் ஜனேஸ்வராய நமஹ. ஓம் திரிவர்க்க சாதனாய நமஹ. ஓம் தார்க்ஷ்யாய நமஹ. ஓம் தத்குணாய நமஹ. ஓம் தந்துவர்தனாய நமஹ. ஓம் தபஸ்வினே நமஹ.

நமஹ ஓம் ஸ்வசானலயாய நமஹ ஓம் சேதவே நமஹ ஓம் சர்வதேவாய நமஹ ஓம் மந்திரநாயகாய நமஹ ஓம் சுநஷ்டபாய நமஹ ஓம் சுராராத்யாய நமஹ ஓம் சுகுமாராய நமஹ

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Rig Veda Sakala Shaka, Mandalam 1, Suktam 88. Thank you.

0: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajur Vedam, Karmashaka, Adhyayam 27.
1: Atha Saptavimsho Dhyayaha Om Shadan Dadbhiravakan Danta Mulair Mridam Varsvai Istigan Daggishtra Abhyagye சரஸ்வத்யா அக்ரஜிஹ்வன் ஜிஹ்வாயா உத்சாதம் அவக்ரந்தேன தாலுவாஜக்ஞே ஹனுப்யாமப ஆஸ்யேன விருஷாணமாண்டாப்யாம் ஆதித்யான் ஸ்மஷ்ருபிஹ்

0: மூர்த்னாஸ்தனயித்னுன்னிர்பாதேநாஶனிம் மஸ்திஷ்கேண வித்யுதங் கனீன காப்யாம்.
1: கர்ணாப்யாக்ஷ்ரோத்ரக்ஷ்ரோத்ராப்யாம் கர்ணௌதேதனீமாதர கண்டேன பஶ்ஷுஷ்க கண்டேன

அன்வேனம் விப்ராருஷாயோ மதந்தி தேவானாம் புஷ்டே சாக்ருமா சுபந்தும் யத்வாஜினோ தாமா சந்தானமர்வாதோ யாஷீர்ஷன்யா தசனாரஜ்ஜூரஸ்யா.

வசூரக்னிர்வசுஸ்ரவா அச்சாநக்ஷித்யுமத்தா மக்னேரயிந்தாஹ தன்வா ஆசோதிஷ்டதீதிவஸ்ஸும்நாயானூநமீமஹே சகிப்யஹ இதி சப்தவிம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஸ்ரீமதாச்சேந்திரோராமேதம் சரஸ்வேதமர்த்தம் நாமேவ்யாஸ்வரோராஜாசமந்தகமத்யை ஐந்திரப்பதுலாமுத்தமோபவதே ஐந்திரப்பதுராஜானாம் பிரதமஹ இந்திரேவராத்மே சமேஜே நிதாதே பிரப்தாதனோ ராஜானாம் பரோராதே பிரதமே பிரதமோதே பரோராஜானாம் சூரேவாவதே

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஹவிஷேத்தன்னாவத்ராஜச்சித்திமிச்சந்தேவமஸ்மை ராஜச்சித்திமிச்சேதர்.

பசுபதே பிரபுஸ்த்வம் தீனானாம் கலு பரமபந்தோ பசுபதே பிரமுக்யோஹம் தேசாம் அபி கிமுத பந்துத்வமனயோ.